0: எலியாசர்ட்ட தாவு மத்தாந்து, மத்தான்ட தாவு ஜாக்கோப்டு, ஜாக்கோப்டு தாவு மரிய துமிகே புருஷா ஊ ஜோசெப்து உபன்னோய. மரிய துமிகின் கிறிஸ்துஸ் நம்மு ஜேசுஸ் வான்சே உபன்சேக. மெசே ஆப்ரஹாம் பட்டன் தாவித் தக்வா பரம்பரா சியல்ல தச சதரகி. தாவித் பட்டன் பபிலோனியே விப்ரவாச கதவீம தக்வா பரம்பரா தச சதரகி. பபிலோனியே விப்ரவாச கதவீமே காலே பட்டன் கிறிஸ்துன் வஹான்சே தக்வா பரம்பரா தச சதரகி. யேசுஸ் கிறிஸ்துன் வஹான்சேகே உபத சிதுவூயே மெசேய. உன்வஹான்சேகே மேனியன்னோ மரியதுமி ஜோசெப்ஹா விவாஹ கிவிசகென சிட்டியதீ ஓன் எக்வன்ன பெர சுத்தாத்மியானன் அனுஹசின் ஏ கேப் கென சிட்டின பவ தெனகன்னாலதி. ஏகே சுவாமி புருஷியாவன ஜோசெப் சத்புருஷேகு ஊபெவின் ஏய பிரசித்தியே நிந்தாவட நுபமுனுவன அதஹசின் ரஹசின் ஏய அத்தர தமன்ன சிதாகத்தேய. ஏஹெத் ஓஹு மே காரணே கென கல்பனா கரமின் சிட்டியதீ சுவாமின் வஹான்சேகே தூதயே சிஹினேக்கின் ஓஹுட தர்ஷனே வீ
1: தாவிதே புத் ஜோசப் ஓபே பிரிந்தவன மரியா பாவா கன்னட பிய நோவன்ன மந்த ஏ கேப்கென் ஏத்தே சுத்தாத்மேனன் அனுஹாசினி ஏ புதேக்கு பிஹிகரன்னிய உன் வஹான்சேட ஜேசுஸ் யன நாமய தேபியுதுய மந்த சிய செனக ஓன்கே பாபோலின் முதாலன்னே எதுமா நோய.
0: மே சியல்ல சிதுவூயே சுவாமின் வஹான்சே திவசிவரையா லவா கியவூ கீம இட்டுவன பினிசைய. எனம்
2: மென்ன கன்யாவ கப்கென புதகு பிஹி கரன்னீய உன் வஹான்சேட இம்மானுவேல் யன நாமய தபனு ஏத
0: யனுய. ஏ நாமே அர்த்தே நம் திவ்யன் வஹான்சே அப்ப சமகிய யனுய். ஜோசப் நிந்தின் அவதி ஊவிட சுவாமின் வஹான்சேகே தூதயா ஓட்ட அணுகல லெச சிய பிருந்த கெந்தாகின கியேய. ஏத் ஐயட புத்திரியா லபெனதுரு ஓ ஐய சமக சஹவாசே நொயதினி. ஓ உன்வஹான்சேட ஜேசுஸ் யன நாமய தெபீயே.

சாந்த குருசே அடையாளமென் அபசதுரங்கில் அபகலவாதேவா அபகேதவே சுவாமினி.